துணி ரிக்கலுமா ஆசிரிக்கலுமா சிரிக்கலுமா ஆரிக்கலமா துணி Se tu creres, tu verás a glória. Oh, rica lama, tu ni rica lama, se rica lama.